0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டின் அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரீராம் கண்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். முதலில் நினுவினா என்று தொடங்கும் சியாமசாஸ்திரி கீர்த்தனை ரீதி கௌளராகும் ரூபகதாளம்.

எஃப்எம் கோல்டின் அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரீராம் கண்ணன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து காம்போதி ராகம் ஆதிதாளத்தில் அமைந்த திருவடி சரணம் என்று தொடங்கும் கோபாலகிருஷ்ண பாரதி கீர்த்தனை.

இதுவரை அரங்கிசையில் ஸ்ரீராம் கண்ணன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 சென்னை எஃப்எம் கோல்டு. இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: நேரம் 6:05.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
2: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
3: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹை.
2: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
4: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
2: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
4: இப்பதான் ஜீரோ ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
2: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
5: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் 100.1 சென்னை FM கோல்டில் இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 6:10 பத்ம விருது பெற்ற ரங் தேவா பலத் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 SG சுஷிலம்மா அவர்களுடன் நேர்முகம். 7:25 பத்ம விருது பெற்ற மகேந்திரகுமார் மிஸ்ரா அவர்களுடன் நேர்முகம். 7:50 செய்தி கதமம். 8:10 8:30 திரைகானம். 8:15 ஸ்வர் தரோகர் டெல்லி அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 தேசிய அறிவியல் ஏடு. 10:10 விஸ்வ தர்ப்பன். 10:20 வேர்ல்டு நியூஸ். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 திரைகானம்.
6: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: நள்ளிரவு 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்ச மறப்பதில்லை, 3:10 இனியராக முஸ்தாத் பிஸ்மில்லா கான் அவர்களின் செனா இசை, விஜி ஜோக் அவர்களின் வயலின் இசை, அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம், தோமாடு சிட்டி அப்பாயி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம், கோரப்பட்டி பசவையா அவர்கள் தவில், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:25 திரை இசை, 7:30 காட்சவேரே, 8:30 திரைகானம். ஒன்பது மணிக்கு அரங்கிசை கேட்கலாம், அமிர்தா முரளி அவர்களின் பாட்டு, ஆணையம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வ தர்ப்பன். 10:20 வேர்ல்டு நியூஸ். நாளை நடைபெறும் 2026 பத்ம விருதுகள் வழங்கும் விழாவை முன்னிட்டு பீப்புள்ஸ் பத்மா சிறப்பு தொடரின் 16 அத்தியாயங்கள் காலை 10:30, 11:10, பகல் 12:10, பிற்பகல் 3:10 ஆகிய நேரங்களில் டெல்லியிலிருந்து அஞ்சலாக உள்ளன. முற்பகல் 11:40 மலை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, ஆந்திர மகாபாரதம் பீஷ்ம பர்வம், ஸ்ரீ வங்கயாலா காசிநாத சாஸ்திரி அவர்களின் உரை. 12:50 மெல்லிசை, 1:10 இசை மலர், ரூபா சாஸ்திரி அவர்களின் பாட்டு கேட்கலாம், வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், திருச்சி ஜி அரவிந்த் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகாணம். 3:25 மதுரம் மதுரம் ஈ சமயம். 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கார் சமாச்சார். 4:30 பரிக்கிரமா. நாளை மாலை 5 அரங்கிசையில் பார்கவி பாலசுப்ரமணியம் அவர்களின் சித்திரவீணை இசை கேட்கலாம், வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், திருநாகேஸ்வரம் TRS மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம். ஆகாஷ்வாணி பத்ம விருது பெற்றவர்களுக்கான சிறப்பு நேர்முகம், சிறப்பு பாட்காஸ்ட் நிகழ்ச்சி, இன்னும் சில நொடிகளில் டெல்லி அஞ்சல்.

நேர்களை இன்னும் சில நொடிகளில் பத்ம விருது பெற்றவர்களுக்கான சிறப்பு நேர்முகம் சிறப்பு பாட்காஸ்ட் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாக உள்ளது.

வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தினார். இதற்கிடையே பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு விஜய் தொலைபேசி வாயிலாக ஆறுதல் தெரிவித்தார். இந்த குற்றச்சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தர தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொள்ளும் என்று அப்போது திரு விஜய் உறுதியளித்தார். மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன் பார்த்திபன், திரு சம்பத்குமார் ஆகியோர் 7 லட்சம் ரூபாய் நிதியுதவியையும் சிறுமியின் குடும்பத்தினருக்கு வழங்கினர். சிறைத்துறை மற்றும் மின்வாரியங்களில் பணிபுரிபவர்களை தேவையின்றி இடமாற்றம் செய்யக்கூடாது என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று சென்னை புழல் சிறையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். புழல் சிறையில் சிறை கைதிகளை காண வரும் பார்வையாளர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு வழங்கும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். இன்று வேலூரில் கற்பகம் கூட்டுறவு சிறப்பு அங்காடியை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாற்றத்தை விரும்பியே மக்கள் தாவேக அரசை தேர்ந்தெடுத்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தொடக்கத்திலேயே தமிழக அரசு முறியடிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் முதன்மைச் செயலாளர் திரு கே என் நேரு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த அணை கட்டுவதற்கான விரிவான திட்டத்தை மத்திய அரசிடம் வழங்க உள்ளதாக கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியிருப்பது கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவது என்பது தமிழகத்திற்கு இழைக்கும் துரோகம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக அரசின் நடவடிக்கைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்றும் திரு கே என் நேரு அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டை போக்க தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் மட்டுமின்றி சிறு குறு தொழில்துறையும் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இப்போதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் என்ற சாக்குப்போக்கு சொல்லாமல் மின்வெட்டை களைய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். தமிழகத்தின் அனல்மின் திட்டங்கள் குறித்து வெள்ளை அறிக்கையை தாவேக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தின் மின் தேவை அதிகரித்துள்ளதால் அதனை சமாளிக்க முடியாத நிலை இருப்பதை மின்வாரியம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தின் 84% மின் தேவைக்கு மத்திய அரசு மின் நிலையங்களையும் தனியார் மின் நிலையங்களையும் தமிழகம் சார்ந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மின்வெட்டை தவிர்ப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் வால்ட் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 3 வெள்ளி, 4 வெண்கல பதக்கங்களை வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 23 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் 68 கிலோ எடைப்பிரிவில் மான்சி லாதரும், 76 கிலோ எடைப்பிரிவில் காஜலும், ஆடவர் 63 கிலோ எடைப்பிரிவில் சுமித்தும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 50 கிலோ எடைப்பிரிவில் ஸ்வீட்டியும், 59 கிலோ எடைப்பிரிவில் நேஹாவும், ஆடவர் 67 கிலோ எடைப்பிரிவில் சாகர் சிங்கும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 330 கிலோ எடைப்பிரிவில் ஹர்தீப்பும், 97 கிலோ எடைப்பிரிவில் ரோஹித்தும், 77 கிலோ எடைப்பிரிவில் சச்சினும் வெண்கல பதக்கங்களை கைப்பற்றினர். மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் அகில்யா சத்ருகன் ஷிண்டே வெண்கல பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 5 வெள்ளி, 4 வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளி, 4 வெண்கல பதக்கங்களை வென்றது. சீனாவின் சிச்சுவானில் நடைபெற்ற இப்போட்டியின் 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் ஆரியவீர் தேவன் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 13 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் அமர்யா பஜாஜ் வெள்ளிப்பதக்கத்தையும், அபியுதய் அரோரா வெண்கல பதக்கத்தையும் வென்றனர். 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் சிவன் அகர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும், லோகேஷ் சுப்பிரமணி வெண்கல பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் பிரிவில் அனிகா துபே வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 13 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் சனாயா பரஸ்ராம் புரியாவும் திவ்யான்ஷி ஜெயினும் வெண்கல பதக்கத்தை கைப்பற்றினர். பாங்காக் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். மகளிர் 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-6, 11-6, 11-6 என்ற செட்கணக்கில் சீனாவின் யோ ருஜுவானை வென்றார். மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று மாலத்தீவை வென்றது. காட்மண்டுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் இந்தியா 25-9, 25-14, 25-17 என்ற புள்ளிக்கணக்கில் வெற்றி பெற்றது. பெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ராஞ்சியில்

0: நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 400 மீட்டர் ஓட்டப்பிரிவில் விஷால் தங்கப்பதக்கத்தையும் ராஜேஷ்குமார் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆஸ்திரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி ஜெர்மனியின் மியூனிச்சில் இன்று தொடங்குகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் ரோஜ்கர் மேளாவினால் எண்ணற்ற இளைஞர்கள் தொடர்ந்து பயனடைந்து வருவது குறித்து எமது மதுரை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள், நாகையில் மீனவர்கள் எல்லை தாண்டினால் எச்சரிக்கை விடுக்கும் ஏர்ஷிப் தொழில்நுட்ப சோதனை நடைபெற்றது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. மத்திய அரசின் ரோஜ்கர் மேளா வேலைவாய்ப்பு திருவிழாவின் மூலம் எண்ணற்ற இளைஞர்கள் தொடர்ந்து பயனடைந்து வருகின்றனர். இதுகுறித்து எமது மதுரை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள்.
2: வரும் 2030 இந்தியாவில் குறைந்தபட்சம் 9 கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட மத்திய அரசு நாட்டின் வேலைவாய்ப்புகளை பெருக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் முத்ரா யோஜனா உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் கீழ் தொழில் தொடங்க கடன் வழங்கப்பட்டு வரும் அதே நேரம் இந்திய இளைஞர்களின் தொழில் திறனை மேம்படுத்தவும் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்காக ரோஜ்கர் மேளா எனும் மத்திய அரசு வேலைவாய்ப்பு திருவிழா தொடர்ந்து நடத்தப்பட்டு அதன் மூலம் இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் மதுரை ரயில்வே கல்யாண மண்டபத்தில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு விழாவில் இந்திய ரயில்வே துறை, மத்திய நிதித்துறை, தபால் துறை, விமான போக்குவரத்து துறை ஆகியவற்றில் பணியாற்றுவதற்கு 88 பயனாளிகளுக்கான பணி நியமன ஆணைகளை மத்திய கனரக தொழில்கள் மற்றும் உருக்குத்துறை இணையமைச்சர் திரு சீனிவாச வர்மா பூபதி ராஜு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். விழாவில் மதுரை கோட்ட ரயில்வே மேலாளர் ஓம் பிரகாஷ் மீனா மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் ரோஜ்கார் மேளா தொடர்ந்து நடத்தி வருவதன் மூலம் இன்று எண்ணற்ற இளைஞர்கள் பயனடைந்து வருகின்றனர் என்றும், இந்த வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுத்த மத்திய அரசுக்கு தங்கள் நன்றி என்றும் மதுரையில் நடைபெற்ற ரோஜ்கர் மேளாவில் பயனடைந்த பயனாளர்கள் தெரிவித்தனர்.
1: தெற்கு ரயில்வே அதிவேக உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளை நிறைவேற்றியிருப்பதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதுகுறித்து எமது வேலூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
3: நாட்டின் பொருளாதார வளர்ச்சியையும் மக்களின் வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் 2025-26 நிதியாண்டில் பல்வேறு உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காகவும் தண்டவாளங்களை மேம்படுத்துவதற்காகவும் பல திட்டங்களை நிறைவேற்றியுள்ளது. அதில் குறிப்பாக சென்னை வழித்தடங்களில் நீண்ட நாட்களாக இருந்த பல நிரந்தர வேக கட்டுப்பாடுகள் இப்பொழுது தளர்த்தப்பட்டுள்ளன. ரயில் தண்டவாளங்களை புதுப்பித்தல், வளைவுகளை சீரமைத்தல், ரயில் பயண தரத்தை தொடர்ந்து கண்காணிப்பது உள்ளிட்ட பல நவீன தொழில்நுட்பங்கள் மூலமாக இந்த வேக தளர்வு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் சென்னை சென்ட்ரல் முதல் அரக்கோணம் வழித்தடத்தில் உள்ள வளைவுகளின் மேம்பாட்டு பணிகள் முடிவடைந்ததால் ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் முதல் ஜோலார்பேட்டை வரை செல்லும் அரக்கோணம் காட்பாடி வழித்தடத்திலும் இந்த உள்கட்டமைப்பு பணிகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதனால் ரயில் பயணிகளின் பயண நேரம் வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது. ரயில்களின் வேகத்தை அதிகரித்து பயணிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் வேகமான பயணம் அனுபவத்தை தரும் தெற்கு ரயில்வேயின் இந்த உள்கட்டமைப்பு சாதனை சென்னை கோட்டத்தின் மிக முக்கிய மைல்கல்லாகும். பயண நேரம் வெகுவாக குறைக்கப்பட்டிருப்பதால் செல்ல வேண்டிய இடங்களுக்கு விரைவாக சென்று வருவதாக ரயில் பயணிகள் தெரிவித்தனர்.
4: நான் காட்பாடிலிருந்து டெய்லி சென்னைக்கு டிராவல் பண்றேன். முன்ன 3 ஹவர் 2 ஹவர் ஆகும் வண்டி ட்ரெயின் போறது வரதுக்கு, இப்போ 1.5 ஹவர் இல்ல 2 ஹவர் ஆகுது வண்டி. இப்போ ரயில்வேக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்போது நல்லா ட்ராக்லாம் மெயினாக போகிறது, ஸ்லோவெல்லாம் போகிறது கிடையாது, நல்லா மெயினாக ஃபாஸ்ட்டாக போகுது, ஃபாஸ்ட்டாக வருது. ரயில்வே நல்லா தக்க நல்லா நடவடிக்கை எடுத்துட்டு அந்த மாதிரி பயணிகளுக்கெல்லாம் நல்லா போய் வரதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணதுனால பயண நேரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது ரயில்வேக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
5: பியாண்டுக்கு வந்தேன், நான் பெங்களூர் போகிறேங்களே, தமிழ்நாடு வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ட்ரெயின் வந்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் இது ட்ரெயின் நான் வந்துருக்கேன், பட் ரன்னிங் இருக்கும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்.
1: நாகையில் மீனவர்கள் கடல் எல்லையை தாண்டினால் எச்சரிக்கை விடுக்கும் ஏர்ஷிப் தொழில்நுட்ப மாதிரி சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள்.
6: நாகை மாவட்டம் என்பது கடற்கரை பகுதியினை அதிகம் கொண்டு காணப்படுகிறது. இங்கு ஆயிரக்கணக்கான விசைப்படகுகளும் ஃபைபர் படகுகளும் உள்ளது. கடல் மற்றும் கடல் சார்ந்த தொழில்களை மட்டுமே ஆயிரக்கணக்கானோர் நம்பி வாழ்வாதாரத்தினை கொண்டுள்ளார்கள். மாவட்டத்தில் வேதாரண்யம், கோடியக்கரை, நாகை, காமேஸ்வரம், செருதூர் உள்ளிட்ட மீனவ கிராமங்களிலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினால் அவ்வப்போது துன்புறுத்தப்படுகிறார்கள். இது மட்டுமின்றி அவர்களின் படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்படுகிறார்கள். இதுபோல பல நிலைகளில்

தாக்குதலுக்கு ஆளாகி சிரமமடைந்து வருகிறார்கள். இந்த நிலையில் கடலில் மீனவர்கள் எல்லை குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் மீனவர்களின் தொடர்பு சாதனங்கள் மூலம் கடலை குறித்து துல்லியமாக தெரிந்து கொள்ளும் வகையில் பொறியியல் பயின்ற மாணவர்கள் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளனர். பொறியியல் மாணவர்கள் ஸ்டார்ட் அப் இந்தியா மூலம் இதற்கான மாதிரி பரிசோதனை நாகை கடலில் வெற்றிகரமாக மேற்கொண்டனர். தமிழக எல்லையினை அறிந்து கொள்வது அவசர காலங்களில் கடலில் இருந்து கரைக்கு தொடர்பு கொள்வது சவாலாக உள்ளது. அதுபோல இந்திய கடல் எல்லையில் ஊடுருவலை தடுப்பு

0: இந்திய கடல் எல்லையில் ஊடுருவலை தடுப்பதும் சவாலாக உள்ளது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் புதிய கண்டுபிடிப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி அலுமினியம் மற்றும் நெகிழி போன்ற பொருட்களால் விமானம் கொண்டு உருவாக்கப்பட்ட ஏர்ஷிப் அமைப்பு உருவாக்கப்பட்டு அதில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்டு கடலில் உள்ள வான்வெளியில் 20 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்படும். இந்த அமைப்பு சூரிய சக்தியால் 24 மணி நேரமும் இயங்கும். இந்த ஏர்ஷிப் அமைப்பு 24 மணி நேரமும் 200 கிலோமீட்டர் சுற்றளவில் கண்காணிப்பினை மேற்கொள்ளும் உயர் சக்தி மிக்க கேமராக்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்திய கடல் எல்லைக்குள் சிறிய இருந்தால் உடனடியாக படங்களை செயற்கைக்கோள் மற்றும் தரையில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறைக்கும் உடனடியாக அனுப்பிவிடும். மேலும் எல்லை தாண்டும் மீனவர்களின் கைபேசிக்கு உடனடியாக சமிக்கைகள் மூலம் எச்சரிக்கை ஒலியை எழுப்பி தரைப்பகுதிக்கு தொடர்பு கொள்ள வசதியினை செய்து கொடுக்கும். இது மீனவர்கள் மட்டுமின்றி கடலோர காவல்படை மற்றும் கப்பல் படையினருக்கும் தனது தகவலை உடனடியாக அனுப்பிவிடும். இதற்கான மாதிரி பரிசோதனை நாகையில் உள்ள கடற்பரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வெற்றி பெற்றுள்ளது. இந்த திட்டத்திற்கு மத்திய மாநில அரசுகள் நிதியுதவி அளித்துள்ளது. மாதிரி பரிசோதனை வெற்றி பெற்றுள்ளதால் நாகையில் தடை கட்டுப்பாட்டு வரை அமைப்பதற்கான அடுத்த கட்ட தொழில்நுட்ப வேலைகள் நடைபெற்று வருகிறது.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். வரும் காலங்களில் இந்தியாவின் 10 முக்கிய செமிகண்டக்டர் ஆலைகள் உலகில் தங்கள் கொடியை உயர்த்தி பிடிக்கும். இதற்கு ஏராளமான இந்திய இளைஞர்கள் தங்கள் பங்களிப்பை வழங்குவார்கள் என்று தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், ராகுல்காந்தியின் அறிக்கை காங்கிரஸ் அனைத்து எதிர்க்கட்சிகள் மற்றும் இந்தியாவை சீர்குலைக்க கனவு காணும் ஒரு ஆயுத கும்பல் ஆகியவை இணைந்து நாட்டிற்கு எதிராக தீட்டும் ஒரு பெரும் சதியை சுட்டிக்காட்டுகிறது. இது ஒரு சாதாரண அறிக்கை அல்ல, மாறாக தேசத்தில் அராஜகத்தை பரப்புவதற்கான ஒரு தீவிர சதித்திட்டமாகும் என குறிப்பிட்டுள்ளார். மத்திய துறைமுகங்கள் மற்றும் நீர்வழி போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் அசாம் மாநிலங்களவை உறுப்பினர் திரு தெரோஷ் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். வரவிருக்கும் ஆண்டில் அன்னை காமாக்கியா தங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் அருளட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த 2 நாட்கள் முன்பு கோவை மாவட்டம் சூலூரில் சமூக விரோதிகள் இருவரால் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட 10 வயது சிறுமியின் சொந்த ஊரான சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்துள்ள கொளத்தூரில் அவரது இல்லத்திற்கு தமிழக பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனுடன் சென்று குழந்தையை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுக்கு ஆறுதலை தெரிவித்துக் கொண்டதாகவும், இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டு அதிகபட்ச தண்டனை பெற்றுத் தருவதில் பிஜேபி உறுதியோடு இருக்கும் என்று குழந்தையின் பெற்றோரிடம் தெரிவித்ததாகவும் டாக்டர் எல் முருகன் பதிவிட்டுள்ளார். 2026 சர்வதேச யோகா தினத்திற்கு இன்னும் 25 நாட்கள் எஞ்சியுள்ள நிலையில் ஒரு சிறப்பு யோகா அமர்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நமது கலாச்சார பாரம்பரியத்தின் அமைதியான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க சூழலில் ஆரோக்கியம், நல்லிணக்கம் மற்றும் நல்வாழ்வை வாழ்ந்திட நாம் அனைவரும் ஒன்றிணைவோம் என ஆயுஷ் துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ஜாதவ் சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார்.
2: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: ரட்டனா ஸ்வயம் ஹி கட்படை பாரதிய சேனா.
1: தேசபக்தி பாடல் கேட்டோம். நேரம் 8:35. திரைகானம் 8:45 வரை. பிரியமுடன் திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

குட் ஈவினிங் சென்னை, வாட்ஸ் அப், ஹவுஸ் இட் கோயிங்? யுவர் டியூன்ட் இன் 100.1 எஃப்எம் கோல்ட் ஃபார் த வெஸ்டர்ன் மியூசிக் ஷோ வித் மீ ஆர்ஜே மது, யுவர் ஹோஸ்ட் ஃபார் டுநைட். I am diving into my playlist and bringing you diamonds from them so that you and I can both appreciate good music. One of my last shows, or the last show ever for me here, and starting off we have a moody, polished and beautifully dark song by the Police from their album Synchronicity, and this was their final 1983 album. The song is called Every Breath You Take.

வெல்கம் பேக் எவ்ரி ஒன். த டைம் இஸ் 10:38 ஆன் த கிளாக் அண்ட் டுடே ஆன் த வெஸ்டர்ன் மியூசிக் ஷோ ஆன் எஃப்எம் கோல்ட் வி ஆர் டூயிங் அ ஒன் லாஸ்ட் பிளான்ஜ் இன் டு மை பிளேலிஸ்ட். கம்மிங் அப் நெக்ஸ்ட் நான் ஷோ இஸ் அ டெஃபினிட்டிவ் இண்டி பாப் மூட் ஃப்ரம் த 2013 டெபியூ ஆல்பம் ஆஃப் திஸ் குரூப் கால் த நெய்பர்ஹுட். தியர் ஆல்பம் இஸ் கால்ட் ஐ லவ் யூ அண்ட் த சாங் இஸ் ஸ்வெட்டர் வெதர்.

ஆட்டத்தை பாருங்கள், நாளைக்கு நேரம் இல்லை இன்றைக்கு வாருங்கள். நாட்டியம் ஆட வந்த தோட்டத்தை பாருங்கள், தேடக்கும் தேவையுள்ள நெஞ்சோ. நாளைக்கு நேரம் இல்லை இன்றைக்கு வாருங்கள்.

கண்ணன் தானி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை. நான் கண்ணன் தானி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை.

எங்க குடும்பம் ரொம்ப பெருசு, பிள்ளை குட்டிகள் 10 கினிசு, இவை அத்தனையும் வந்து பரிசு, நல்ல முத்து போல் வெள்ளை மனசு. நான் கண்ணன் தானி காட்டு ராஜா, என் கோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் கோட்டையில் எத்தனை முல்லை முல்லை முல்லை.

ஜாதி இனமில்லை. அல்லாஹ் முதற்கொண்டு இயேசு புத்தன் வரை எல்லோர் மதங்களும் எங்கள் வாய்

அண்ணன் தனி காட்டு ராஜா, தோட்டத்தில் எத்தனை ரோஜா, தீராத விளையாட்டு பிள்ளை, தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை.

வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வட்ட கண்கள் சுழ

செவந்தி மெல்ல பேசும் இதழ் பூவிலே தேனை கொஞ்சம் அருந்தி கூந்தல் தன்னை திருத்தி மீன கூந்தல் தன்னை திருத்தி உன் கொஞ்சம் கண்ணை நடத்தி நான் அழைப்பேன்.

எஃப்எம் கோல்டு வழங்கிய திரைக்கானத்தில் ஒலித்த பாடல்கள் இடம்பெற்ற படங்கள் மாட்டுக்கார வேலன், காவிய தலைவி, என்னண்ணன், 5 லட்சம், எங்க மாமா, தரிசனம், தெய்வமகன், கண்ணே பாப்பா, கண்மலர், மாணவன், அக்கா தங்கை, மன்னிப்பு, நம் நாடு.

கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நாம். வெளியே மிருகம் உள்ளே கடவுள் விளங்க முடியா கவிதை நான். மிருகம் கொன்று மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன். ஆனால் கடவுள் கொன்று உணவாய் தின்று மிருகம்

0: சொல்லா என்ன ஜோக்கே சொல்லடா.
1: அவள் முத்து முத்தாக சிரிக்கிறாள், மூக்கு முழியுமாயிருக்கிறாள்.
2: மகன் சொன்னாரா?

புருஷனை பொண்டாட்டி கரிச்சு கொடுறான், பிரகாஷ் தனது பொண்டாட்டிக்கு நித்தம் நித்தம் முத்தம் வைக்கிறான். நின்றால் முத்தம், நடந்தால் முத்தம், இருந்தால் முத்தம், கிடந்தால் முத்தம், நீங்களும் தான் இருக்கிறீங்களே, எப்போது அப்படி முத்தம் போடுவீர்? புருஷன் சொன்னானா, ஆகட்டும் ஆகட்டும், பிரகாஷ் மட்டும் வெளியூர் போகட்டும்.

இரவின் மடியில் நிகழ்ச்சியில் இதுவரை ஆளவன்தான், ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய படங்களில் இருந்த பாடல்கள் கேட்டோம். சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள்.

0: of kin of each deceased. Chief Minister Siddaramaiah also announced an ex gratia of 5 lakh rupees for the next of kin of each deceased. The India Meteorological Department, IMD, has forecast that severe heatwave conditions are likely to persist over central and northwest India for the next 7 days. The weather agency also issued a red alert for severe heatwave conditions over East Uttar Pradesh, East Madhya Pradesh and Vidarbha for today. And that is the end of this news bulletin.
1: நேரம் 1:10 ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டில் அடுத்த இடம் பெறுவது நினைவில் நின்றவை நிகழ்ச்சி. இதில் இருமலர்கள், பாமா விஜயம், அனுபவி ராஜா அனுபவி ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிப்போம். முதலில் இருமலர்கள் படத்திலிருந்து பாடல்கள்.

0: வரவு எட்டணா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துந்தனா.
1: One, two, three, four, five, six, seven, eight.

வீட்டு வீட்டிலே கெட்டு போற புள்ளிகளா, வாழ பட்டணத்தில் வந்தீ.

0: சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं वैष्णवी।

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்ட் 100.1 MHz பண்பலையில் ஒலிக்கவிருக்கும் நிகழ்ச்சி நெஞ்சம் மறப்பதில்லை. சில பழைய திரைப்பட பாடல்களை ஒருபட பாடல்களாக இன்றைய நிகழ்ச்சியில் மீனவ நண்பன் அவர்கள் 16 வயதினிலே ஆகிய படங்களிலிருந்து ஒலிபரப்ப கேட்கலாம். முதலில் இடம்பெறுவது மீனவ நண்பன் படத்திலிருந்து பாடல்கள்.

உழைப்போரனை வரும் ஒன்று எனும் உணர்வினில் வளர்வது இன்று. உழைப்போரனை வரும் ஒன்று எனும் உணர்வினில் வளர்வது இன்று. வலியோர் ஏழை

ஒலித்த மீனவ நண்பன் படத்தின் பாடல்களை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன், எஸ் பி பாலசுப்ரமணியம், கே ஜே யேசுதாஸ், வாணி ஜெயராம் ஆகியோர். நிகழ்ச்சியில் அடுத்து அவர்கள் படத்திலிருந்து பாடல்கள் சில.

0: ஆசி மாசம் ஏமாந்தாலும் ஏப்ரல் மாசம் அடியன் முடிவை சொல்லக்கூடாதோ.
1: It's highly idiotic.
2: Too fast. Only romantic.

கேட்டு பாடலை பாடியவர்கள் மலேசியா வாஸ்தேவன், பி சுசீலா குழுவினர். நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்க இருக்கும் பாடலை பாடியிருப்பவர்கள் எஸ் ஜானகி குழுவினர்.

0: சில நொடிகளில் இந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்தி அறிக்கைகள் தொடரும். டெல்லி அஞ்சல்.
1: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं वैष्णवी।

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்ட் 100.1 MHz பண்பலையில் தொடர்வது இனிய ராகம். இன்றைய நிகழ்ச்சியில் உஸ்தாத் பிஸ்மில்லா கான் அவர்களின் ஷெனாய், பண்டிட் விஜி ஜோக் அவர்களின் வயலின் இசை ஆகியவை இடம்பெறும்.

நேயர்களே, இன்றைய இனிய ராகம் நிகழ்ச்சியில் இதுவரை உஸ்தாத் பிஸ்மில்லா கான் அவர்களின் ஷெனாய், பண்டிட் விஜி ஜோக் அவர்களின் வயலின் இசை ஆகியன ஒலிக்க கேட்டீர்கள்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தோமாடு சிட்டி அப்பாயி அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நாதலோலுடை, ராகம் கல்யாண வசந்தம், ரூபக தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தோமாடச்சிட்டி அப்பாயி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: கோரப்பட்டி பசவையா அவர்கள் தவில்,

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்களே, சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி புலரும் பொழுது. நவீன சாரங்கதாரா படத்திற்காக எம் கே தியாகராஜ பாகவதர் பாடிய பாடலோடு புலர்கிறது இன்றைய புலரும் பொழுது.

நேரம் 5:29. சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்ட் 100.1 MHz பண்பலையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து நந்தன படத்திற்காக MM தண்டபாணி தேசிகர் பாடியுள்ள பாடல்